0: பாபி விலாவிங்
1: This a new one rhythmaya www.livefm.lk
2: livefm.lk

0: அவின் பாந்திருந்து காய் ஹத்தலி ஹை
1: FM dot LK
2: வேசன் நிவன ரித்மைய www.liveFM.lk www.liveFM.lk